அன்பான சௌரி வானொலி சொந்தங்களுக்கு அன்பான மதிய வணக்கம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் கவிஞர் வாலி எழுதின பாடல்கள். நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தன்லட்சுமி பரசுராமன். நிலையத்தில் நேரம் 1 மணி 1 நிமிடம். எவ்வளோ பாடல் எழுதுகிறாரு அவர். எழுதிய ஒரு சில பாடல்கள் நம்ம சௌரி வானொலியில் வளமரப்போகுது. பாடலை நம்ம சொந்தங்கள் ரசித்து கேட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் பாடலுக்கு போகலாமா? இதோ இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் கவிஞர் வாலி எழுதிய பாடல்கள்.

நிகழ்ச்சியோடு இணைந்துகிறார் தேனி மாவட்டம் அர்ச்சந்திரன். பாடல் சூப்பர் ஐயா, நன்றி அப்படின்னு சொல்கிறார். நன்றி நன்றிகள் ஐயா, தொடர்ந்து பாடலை கேளுங்கள்.

இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் கவிஞர் வாலி எழுதின பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்குது நம்ம சௌரிய வானொலி எஃப்எம்ல. நேயர் சொந்தங்கள் கேட்டு மகிழுங்கள். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:11 தொடரும் பாடல்.

நிகழ்ச்சியோட சோழச்சேரி தேன்மொழி முருகன் நிகழ்ச்சியோடு இணைந்துகிறார். பதிவு போடுகிறாங்க. வருக வருக என்று வரவேற்கிறேன் எங்கள் அன்பான சகோதரியை. இன்று நட்சத்திரமாக ஜொலிப்பவர் கவிஞர் வாலி, அவர் பாடல் தான் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்குது. நிகழ்ச்சியை வழங்குவது தனலட்சுமி பரசுராமன். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:26 தொடரும் பாடல்.

இன்றைய நட்சத்திரமா சொல்லிப்பவர் கவிஞர் வாலி எழுதின பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்குது. நம்ம சௌரிய வானொலி சொந்தங்கள், பாடலை கேட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நிகழ்ச்சியோடு தேன்மொழி முருகன் சௌதரி நிகழ்ச்சியோடு இணைந்து பதிவில் பாடலை கேட்டு பதிவு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி.

ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல், மன நிறைவான பாடல். இன்றைய நட்சத்திரமாக ஒழித்தவர் கவிஞர் வாலி எழுதின பாடல்கள் வளம் வந்தது நம்ம சௌரி வானொலி எஃப்எம்ல. பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நம்ம நிலைய இயக்குனர் நம்ம தேன்மொழி முருகன் சகோதரி, ஆரம்பத்துலேருந்தே பயணம் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது சந்திக்கும் வரை உங்களை விடை பெற்றுக்கொள்வது என்றும் உங்களுடன் நல்லட்சி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

அன்பான சௌரி வானொலி சொந்தங்களுக்கு அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:00. திரைகாணம் நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தலைச்சி பரசுராமன். உங்களுக்கு பிடித்த பாடலை குரல் பதிவாக திரைகாணம் நிகழ்ச்சியில் பதிவிடுங்கள். இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்னுடைய விருப்பத்தில் ஒரு சின்ன பாடல் தான், ஒரு அற்புதமான பாடல். இதோ என்னுடைய விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல்.

என்ன சொன்னாங்களே, திரைக்கணம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் என்னுடைய விருப்பத்தில் வைத்தது, உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் நேர விருப்பம் முதல் பாடலாக சென்னை மோகனரங்கம் பத்மாவதியா ஐயா விருப்பத்தில் ஆட்டோ ராஜா படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியோடு இணைந்து மிகச் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார். நன்றி இல்லையா. இதோ நீங்கள் கேட்ட விரும்பி கேட்ட பாடல், ஆட்டோ ராஜா படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

திரைக்கான நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல், ஆட்டோ ராஜா படத்துலேருந்து சென்னை பத்மாவதி மோகனருக்கும் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நடிகலையா ஒரு அருமையான பாடல். இளையராஜா

புராண பாடல். பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க, கொடுத்துக்கிறார். பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறார். ராமாபுரம் அனுஷா சகோதரி வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, நன்றிம்மா. அதேமாதிரி சோழச்சேரி தேன்மொழி முருகன் சகோதரி வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாடலை கேட்டு ஸ்டிக்கர் பதிலாம் கொடுத்துக்கிறாங்க, நன்றிம்மா. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில், இதுவும் ஒரு சூப்பரான பாடல். இதோ அந்த பாடல், அம்மா விருப்பத்தில்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி மாவர் அருமையான பாடல் தெரு. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சியை சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா, அற்புதமான பாடல். பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீட்டில் அடுத்த பாடலாக சோலைச்சேரியிலேருந்து தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக இதோ ஒலிக்கும் பாடல். ஒரு இளையராஜா பாடிய ஒரு சூப்பரான பாடல்.

இளையராஜா பாடிய ஒரு சூப்பரான பாடல். தேன்மொழி முருகன், அசோக்குமார், பொன்மொழி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கான நியூஸில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. இளையராஜா பாடிய ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேர்மொழி முருகன்.

பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், அசோக்குமார் பொன்மதி விருப்பமாக சோலைச்சேரியிலேருந்து ஒரு அற்புதமான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் விரும்பி கேட்டாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெருக்கு நான் விரும்பிய பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றிகள் அண்ணா அப்படின்னு நினைக்கிறாங்க. நன்றிமா, பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேனி மாவட்டம் அரிச்சந்திரன் சகோதர ஐயா விருப்பத்தில் அன்னபூர்ணி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். இந்த படம் பேர் இந்த பாடலை இன்றைக்கி தான் கேட்குறேன், கேள்விப்படுறேன். ஒரு சூப்பரான பாடல் இதோ அரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில்.

அன்னபூர்ணி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் ஹர்ச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. பாடலை கேட்டாரா இல்லையான்னு தெரியல. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வீட்டில் அடுத்த பாடலாக. நிலையத்தில் நேரம் 8:28.

ஒரு தாயின் சபதம் படத்துலேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கர் தம்பி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ சங்கர் தம்பி விருப்பமாக ஒலிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது, ஒரு தாயின் சபதம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சங்கர் தம்பி விருப்பமாக ஒளித்தது. நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வு. நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நிலைத்த நேரம் 8:35. ரன் படத்திலேருந்து நம்ம நிலைய இயக்குனர் ஈசநேசன் ஐயா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல். பழைய பாடலே ஐயாவுக்கு பிடிக்காது போலது, புது பாடலாக கேட்குறாரு. இதோ நம்ம நிலைய இயக்குனர் ஐயா விருப்பத்தில்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. ரன் படத்திலேருந்து பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நம்ம நிலைய இயக்குனர் நீதிநேசன் ஐயா ஐயா விருப்பத்தில் தான் ஒலித்தது. நடிகள் ஐயா ஒரு அருமையான அற்புதமான பாடல். என்னுடைய விருப்ப பாடலை தந்ததுக்கு நடிகள் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, பதிவு கொடுத்துக்கிறார். நடிகள் ஐயா அருமையான பாடல். இந்த பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சூப்பரான பாடல் அல்லவா? அதே மாதிரி நிகழ்ச்சியோடு இணைந்துகிறார் சேலம் மாவட்டம் அறிவழமங்கை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணாடி இணைகிறார். நன்றி தம்பி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

கர்ணம் படத்துலேருந்து ரெட்டியார்பேட்டை கீதா குமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

திரை கணேஷில் ஒரு சூப்பரான பாடல், ரொம்ப ரொம்ப மென்மையான பாடல் ஒழித்தது. கருணா படத்துலேருந்து, ரெட்டியார் படத்துலேருந்து தீபா குமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி.

பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு தனலட்சுமி பரசுரம் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. நன்றிம்மா, நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்டு நன்றி பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. இந்த பாடலை கேட்டு மலராக தெறிக்க விட்டுக்கிறாங்கப்பா எல்லாரும். பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேனி மாவட்டம் பிஎஸ் ராஜனின் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல்

நீலமலன் திருட படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். அந்த பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாடல் தேனி மாவட்டத்தில் விஎஸ் ராஜனின் விருப்பமாக

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. நீலமாலை திருடன் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் பிஎஸ் ராஜனின் விருப்பமாக ஒழித்தது. நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நிலையத்து நேரம் 8:54. ஒரு தாயின் சபதம் படத்துலேருந்து இந்த சங்கர் தம்பி பாடல் கேட்கலையா ஒளிபரப்பு பண்ணும்போது, அதனால் மீண்டும் அவர் விருப்ப பாடலை ஒழிக்கி விடலாம். கேளுங்க தம்பி.

திரைக்கான விஷயத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. 16 வயதிலிருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலாசேதர் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடலுக்கு நன்றி. பாடலை தந்ததுக்கு நன்றி, நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நேற்று அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கணேஷில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. பிரம்பி கட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழமாக விருப்பமாக ஒளித்தது. என்னுடைய விருப்ப பாடலை தந்ததுக்கு நன்றிகளண்ணா அப்படின்னு பதிவு கொடுத்துக்கிறாரு. நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வு, நன்றி. நீட்டில் அடுத்த பாடலாக சோழச்சேரியிலேருந்து தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக என்னென்ன படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் டிஎம்எஸ் குரலில்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் என்னென்ன படத்தில் டிஎம்எஸ் குரலில் ஒரு அற்புதமான பாடல் ஒலித்தது. விரும்பி கேட்ட சொந்தம் சோலைச்சேரியிலேருந்து தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. ஃபஸ்ட்டில் சவுண்டு வைக்க மறந்துட்டேன், அதுக்காக திரும்பியும் உள்ள சவுண்டை வச்சு கொடுத்தாச்சு. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் எதுவும் பாடலை விடுபடலன்னு நினைக்கிறேன். அத்தனை பாடலும் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். பாடலை பதிவிட்டு அத்தனை சொந்தங்களுக்காக, பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக ஒரு அருமையான சூப்பரான பரிசு பாடல். அத்தனை உள்ளங்களுக்காக இதோ

இந்த பாடலை வந்து பாடல் பதிவிடாத இரண்டு சகோதரிகளுக்காகவும், அமெரிக்காவில் இருக்கிற சகோதரிக்கும் அனுஷா சகோதரிக்கும் இந்த பாடல்.

0: திரைக்கான நேரத்தில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. தென்காசி மாவட்டம் விஜய அரசகுமார் விருப்பமாக நன்றிமா ஒரு அருமையான பாடல் தெரிவிக்கு. பாடல் வரிகளாம் அழகாக இருக்குது, வார்த்தைங்களாம்
1: நல்லா இருக்குது,
0: பொறுமையாக ஒத்து கவனிக்கணும். நல்லா அருமையான பாடல் தான். பாடலை கேட்டு பதிவு கொடுத்துறோம். என் விருப்ப பாடலை வழங்கினது பரசுராம் அண்ணாவுக்கு நன்றிகள் அண்ணான்னு சொல்லிடுறேன். நன்றிமா. அதுதான் எதனா ஒரு பாடல் மிஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய அந்த ஷிக்கர் பதிலாக வரதால ஏதாவது எப்போது ஒரு சமயம் மிஸ் ஆகிடும். உங்கள் பாடல் மிஸ் ஆகிட்டுக்குது, பரவாயில்ல. தம்பிக்கு தான் நன்றி சொல்லினது. இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலில் பதிவிட்டு அத்தனை சொந்தங்களுக்காக என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் நல்லட்சி பரசுராமன். நன்றி, வணக்கம்.